0: ஏன்
1: இட்லிக்கு சட்னி ஓகே, சாம்பார்லாம் எப்படி ரா?
2: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company all

பூதகியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா